ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வரும் திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.

ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ஞ 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருன திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய விழா, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.

0: ஃபாஸ்ட். மார் அத்தனாசியோஸ் காலேஜ் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடீஸ், ஆட்டோனமஸ் காலேஜ், திருவல்லா. மேக் ஃபாஸ்ட் காலேஜிலே விவித கோர்ஸுகளிலேக்குள்ள அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்கோம். மலங்கர சுரியானி கத்தோலிக்க சப திருவல்ல அதிரூபத மேனேஜ்மெண்ட் கீழிலுள்ள ஸ்தாபனம். NAC A+, UGC 2F, DSIR அக்ரெடிட்டேஷன், AICTE அங்கீகாரத்தோடையும் மிகச்ச பிளேஸ்மெண்டோடு கூடியும் மகாத்மா காந்தி சர்வகலாசாலையுடைய கீழில் NIRF ராங்கோடு பிரவர்த்திக்கிற கேரளத்திலே பிரசஸ்த வித்யாபியாச ஸ்தாபனம். MBA, MCA, MSc விஷயங்களில் கழிஞ்ஞ 25 வருஷங்களுக்கிடையில் 200 ராங்குகൾ. நேஷனல் சைபர் டிஃபென்ஸ் ரிசோர்ஸ் சென்டராயும் சர்வகலாசால கவேஷண கேந்திரமாயும் பிரவர்த்திக்கோ. 4 வருஷ ஓனேர்ஸ் பிருதங்களாய BCOM, BCA, BSc ஃபுட் டெக்னாலஜி ஆண்ட் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் என்னீ கோர்ஸുകൾ கூடாது ஈ வருஷம் முதல் BSc சைக்காலஜியிலேக்கும் 2026 வருஷத்தேக்குள்ள அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்கோ. அட்மிஷனு வேண்டி www.macfast.org என்ற வெப்சைட் சந்தர்சிக்கையோ 9048565998 என்ற நம்பரில் விளிக்கையோ செய்யுக. மேக்ஃபாஸ்ட், மார் அத்தனாசியோஸ் காலேஜ் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடீஸ், ஆட்டோனமஸ் காலேஜ், திருவல்ல. திருவல்லையில் ஆதியமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி கண்ணடையும் கான்டாக்ட் லென்ஸும் ஒக்க மாற்றி காய்ச்சியுடன் சுவாதந்திரம் நேடும். 35 வருஷத்தை சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவல்லையிலே ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட், ரெட்டினா, கோர்னியா, கிளோகோமா, பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி. இன்று தான் சந்தர்சிக்கும் அமிதா ஐ கேர், இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ், புஷ்பகிரி ரோட், திருவல்ல.
1: ഇന്ന് ഞാൻ തിരുവല്ലയിലേക്ക് പോവുകയാണ്. തിരുവല്ലയിലാണ് കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഡിസൈനർ ബൊട്ടിക്കായ ഇലാൻ ഉള്ളത്. ലോകോത്തര നിലവാരമുള്ള ഫാഷനുകളും ട്രെൻഡുകളും കളർ കോമ്പിനേഷനുകളും എല്ലാം ആദ്യം വരുന്നത് തിരുവല്ലയിലാണ്. ഇലാൻ ക്ലാസിക്സിലെ വെറൈറ്റി കളക്ഷൻസ് അതെന്നെ ശരിക്കും അതിശയിപ്പിച്ചു.
2: ഇലാൻ ക്ലാസിക്സ്, മുത്തൂർ, തിരുവല്ല.
3: മോൾക്ക് സർജറി വേണമെന്നാ ഡോക്ടർ പറയുന്നത്.
0: വിഷമിക്കണ്ട, ചെങ്ങന്നൂർ KMC ഹോസ്പിറ്റലിലെ പീഡിയാട്രിക് സർജറി വിഭാഗം ഉണ്ടല്ലോ. നവജാത ശിശുവിനും കുട്ടികൾക്കും എല്ലാവിധ ഹെഡ് ആൻഡ് നെക്, ഉദര കരൾ രോഗങ്ങൾക്കും മൂത്രാശയ രോഗങ്ങൾക്കും ജന്മനാലുള്ള വൈകല്യങ്ങൾക്കും കുട്ടികളിലെ ട്രോമ സർജറികൾക്കും ഏറ്റവും മികച്ച ചികിത്സാ കേന്ദ്രം ഡോക്ടർ KM ചെറിയാൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് മെഡിക്കൽ സയൻസസ്, ചെങ്ങന്നൂർ.

0: லட்சுமி சில்க்ஸ் திருவல்லா முத்தூர் ஏட்டுமானூர்.
1: காவ்ய சஞ்சாரம், கவிகள் சொந்தம் சப்தத்தில் கவிதை அவதரிப்பிக்கிற பிரத்யேக ரேடியோ பரம்பர. வாக்குகள் சிலப்போ கேட்கப்படனதல்ல, அவ அனுபவிக்கப்படனதான. ஒரு கவியுடைய ஹிருதயத்தில் ஜனிச்ச வரிகள் அவருடைய சொந்தம் சப்தத்தில் நீங்களிலேக்கு எத்தின அபூர்வ நிமிஷங்கள். கவிதையுடைய உள்ளறகளிலேக்கு நம்மளை கைபிடிச்சு நடத்திக்கிற ஒரு ஆத்மீய காவிய சஞ்சாரம். ஏவர்க்கும் காவிய சஞ்சாரத்திலேக்கு ஸ்வாகதம். ஓரோ ஆழ்ச்சையும் மலையாளத்தின் பிரிய கவிகள் அவருடைய சொந்தம் கவிதைகள் சொந்தம் சப்தத்தில் அவதரிப்பிக்கணும். இது கவித கேட்கிற சமயம் மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் உள்ளம் கேட்கிற சமயம் கூடியான. இன்ன காவிய சஞ்சாரத்தில் நம்மோடப்பம் சஞ்சரிக்கிறது சமகாலிக மலையாள கவிதையிலும் கானரச்சனையிலும் சொந்தம் சப்தம் சிருஷ்டிச்ச ஸ்ரீ பி கே கோபி. கவிதையை ஜீவிதத்தின் லாளித்யத்தோடும் மனுஷ்யஸ்நேகத்தோடும் சேர்த்து மலையாளிக்கு சம்மானிச்ச கவியான ஸ்ரீ பி கே கோபி. கவியாயும் கானரச்சேதாவாயும் அத்தேகம் மலையாள சாகித்ய லோகத்து வேறிட்ட சாநித்யமான. நிரவதி லலித கானங்களும் சலச்சித்திர கானங்களும் எண்ணமற்ற கவிதகளும் அத்தேகம் மலையாளத்தின் சம்மானிச்சிட்டுண்டு. கவிதையும் பாலசாஹித்யவும் அனுபவ ஸ்மரணகளுமாய் 50 புஸ்தகங்கள் அத்தேகத்தின் தூலிகையில் நின்று பிறந்தோம். 60 புரஸ்காரங்கள் அத்தேகத்தை தேடியெத்தி. மகாகவி பி குஞ்சிராமൻ നായരെ സ്മരിച്ചുകൊണ്ട് ശ്രീ പി കെ ഗോപിയുടെ കാവ്യ സഞ്ചാരം.
2: മാന്യ സുഹൃത്തുക്കൾക്കെല്ലാം നമസ്കാരം. ഞാൻ സ്നേഹത്തോടെ നിങ്ങളുടെ സ്വന്തം പി കെ ഗോപി. ഇങ്ങനെ ഒരു കവിത എഴുതാനുള്ള സാഹചര്യം ഡോക്ടർ ദീപേഷ് കരിമ്പുങ്കരയുടെ കാവ്യരൂപന്റെ കാൽപ്പാടുകൾ എന്ന ഗ്രന്ഥം വായിച്ചതാണ്. അതിനു മുൻപ് ഞാൻ ആലങ്കോട് ലീലാകൃഷ്ണന്റെ പിയുടെ പ്രണയപാപങ്ങൾ വായിച്ചിരുന്നു. അന്ന് മനസ്സിൽ തോന്നിയ ഒരു കവിത മധുര കയ്പ് എന്ന പേരിൽ എഴുതുകയും അത് മാതൃഭൂമിയിൽ പ്രസിദ്ധീകരിച്ചു വരികയും ചെയ്തിരുന്നു. പി എന്റെ കാവ്യാവബോധത്തിൽ എവിടെയോ മറഞ്ഞ് ലയിച്ച് നിശബ്ദമായി കിടപ്പുണ്ട് എന്നത് എനിക്ക് ബോധ്യമുള്ള കാര്യം. അതുകൊണ്ടായിരിക്കാം ഒരു പുസ്തകം, ശ്രീ ദീപേഷിന്റെ പുസ്തകം വായിച്ചപ്പോൾ ഇങ്ങനെ ഒരു കവിതയായി അത് ലയിച്ചു ചേർന്ന് ഒഴുകിയത്. കവിത ആസ്വാദകർക്ക് സമർപ്പിക്കുകയാണ്. ആദ്യത്തെ ചൊല്ലലാണ്, ചില അപാകതകൾ വന്നേക്കാം, ക്ഷമിക്കണം. കവിതയ്ക്ക് പേരിട്ടത് അനശ്വരന്റെ ആത്മസത്രങ്ങൾ എന്നാണ്. കഴിവതും കവിത ആവർത്തിക്കാതെ സമയം ലാഭിച്ച് നിങ്ങളുടെ ശ്രദ്ധയെ ക്ഷണിക്കുന്നു. സദയം കേട്ടാലും അനശ്വരന്റെ ആത്മസത്രങ്ങൾ.

திருச்சி. ஜியோ ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ஞ 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருன திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.